கதரஞ்சிய கரவின் ஆல்ஃப்ரெட் ரூஸ் அண்ட் ஸோ அவாஸ் நிக்தஸ் துமேக்கலோ முகர் சர்த்தனா ஆதா தோமசினோ ஆனி ஐரின் மண்டா ஹாம் அனி தூ.